0: ஆதாக்கல நம்ம அங்கோ
1: ஹலோ ஹலோ ரஜா நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு நான் வீட்டு ந